ஜெயஸ்ரீ ஷேன் சிவா சித்திரக்கு விட்ட ஃபத்துலி குல்லிய சர்மதன் ஒல தக்கில் நீ إلى سواك بل تولى الشأني أوتيك يا غفور وأعوذ بك من الشيطان ربي وألوذ أصلح أمور